0: உதய 10:51
1: மடக்குமுறை ரலுமாவதி நெல்குருல்லா சோனாலிகா அஸ்வபல 50க என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கோடஸ் கெனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் திவினிபுரா அதி டிவிஎஸ் அலுவி நியோஜித்தான் வெதில் ராட்சணிய லியாபதின்ச்சிய அவுர்து 4க சேவாவ சா வககீம சமக வடினா தொரதுக்கி அல்மாரியக் நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதில் சோனாலிகா டிராக்டரி மகப்பொழுவட மகபலையா
2: தன்னவாத டைம் பாஸ் கரான ஒனனா பொதாக்கேவன் செல்மகக் பலன் அவை ஏகட மனுச்சேக்கத்து

0: Lisa.
1: குழுபடு விசிப்பாக்கட்ட அதிக சங்கியாவுகின் சமன்வித ஜாத்தியந்தர முல்தென்கே ஜாய்காத் விஜயா.